கோட்டார பூதி ஜாயோ பன்னாரே கோட்டார பூதி ஜாயோ சாரி பண்ணி சாரே சாரி நா ஜுடி ரே சாரி பண்ணி சாரே சுங்கலா லாயோ பண்ணா ஜெனி கிட்டே கேட்டு கீரோ ரே ஹரியாண்டு ரே கண்ணு கேட்டு கீரோ ரே குல்லா பீர கட்டி சாரி பண்ணிடி ரே சாரி நா ஜுடி ரே கடி லாயோ பண்ணா ஜெனி கிட்டே.